0: தடிசே சொகசுனு கோரில் திலே கொங்கு கொடுகு
1: ஜல்லு எத்து தொங்கிந்து ஜங்குளன்னே.